தமிழை மீ மனு சுக்கம் கஞ்சனி தமிழை மிக்கு சுக்கம் கஞ்சனி எங்கோ எம்னு சுக்கு எங்கோ பாபுன்னு சுக்கு.